கத்து பெகின்னு கத்து தளன்னு தட்டு தாள கத்து கதின்னு கெண்டு நகின்னு தட்டு தகின்ன தட்டு தகின்ன தட்டு தகின்ன தட்டு தானு தா தின் நகை தின் நாத்தி தா கிருதாத்தி தா கிருதா தின் நகை தின் நாத்தி தா கிருதாத்தி தா கிருதா.

0: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் அப்பன மிருதங்கம் லை விநியாசம் கா சமாபன் சங்கீர்ண சாப்பு தாள் சே கர் ரஹா ஹை.
1: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் லய விநியாசம் ஆன் மிருதங்கம் வித் சங்கீர்ண சாப்பு தாளம்.

கத்திரிக்கிறதுக்கு தாத்திரிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிறதுக்கு தீங்கிறது தானா நாக்கிற